0: தேஹாதாய் வினாடி 49 இவ்வளவு தேங் பெஞ்சாப்பி மக்கெல்லாம் செல்லாங்க எதிர்த்து ஒரு அறிமுது செல்லாங்கதர ஒண்ணு செல்லாங்கதர துற அறுப்புக மம்ம சூடி ஆள் வைக்கவில்லைன்னா பெஞ்ச கதாக்கிறானுக்கு பலன்
1: ஐபோவன்
0: గెదరు కౌరు కౌరు దిన్నే అమ్మాయి తాతాయి హరి దాని సింధు అక్కడ
1: ఐబోవన్ బాలికా విద్యాలయ లస్సంట కియన్నకో.